0: வணக்கம், மைம் ஜாக்கி ஷ்ராஃப்.
1: ஜாக்கி ஷ்ராஃப்
0: ரேடியோ 106.3 ஜியோவிந்தாஸ் ஆலிவ் சுனோ ரேடியோ நெட்வொர்க் கதாஸ் நம்பர் 1 ஏசியன் ரேடியோ நெட்வொர்க்.

0: பிராக்மாஸ் ஹோல்சேல் மார்க்கெட் அட் சல்வாரு ஆம்பிள் பார்க்கிங் கன்வீனியன்ட் லொகேஷன். ஆலிவ் ரிச்சார்ஜ் ரேடியோ ஆலிவ் 106.3 FM பர் ஜியோ பிந்தாஸ்.
1: With Homes Are Us, we complete your home. Shine smarter this season with Malabar Gold and Diamonds. Exchange your old gold jewelry purchased from anywhere for dazzling new designs. Sirf making charges pay karke.
2: Commercial Bank, we are saving more. Turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream. Dream bigger.